0: ஒன்றை சற்றிருக்கான கை தேயம் சப்தபடி இன்னப்பாடு மதினாம சேது அழகி தன்னப்படி அது பிள்ளை காந்தி ஜீவனத்தான்
1: आफ्नो आफ्नै आवाज समावेशी रेडियोको साझा आवाज सुन्नुहोस्।